கண்ணா அண்டர் கட்டல தந்தர் தொந்தர அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் துரைசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி, கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம். The Lunch Break with Vosh and Sukin.

அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் தோரசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம்.

அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் துரைசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசை மழை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம்.

0: Night Whispers.
1: Om Sai Ram to you, Keshav Das. I wish you a very happy Heritage Day for today. I'm just looking forward to your show tonight. I just want to send a shout out to Radhika Sular, who's not well at all. Radhika, if you're hearing, we are praying for you. I hope you feel better and stay strong. Just hang in there. You will get better. We all are praying for you. And I wish all my Lotus FM friends a very happy, lovely night for tonight. And to you, Keshav Das, you enjoy your 3 hours and drive home safe. Padma Chetty.
2: Good evening, Keshav Das. Hope you're well. I'd like to say happy birthday to my friend, Mrs. Roop. Happy birthday. And have a wonderful evening, wonderful Thursday, Friday, and weekend. Thank you very much for the wonderful shows. Go home safe. This message comes from Mohammed in Durban. Thank you so much. Bye-bye.
3: Osina soile halloa, Osina soile halloa. Tamata master London, Ebadi hehe London. Wembute nandi namba nawe. Yo, Nakef is rocking, bobbing as always. Thank you, Bouncy Cash.
4: This Heritage Day, September 24th, join us at Lotus FM as we celebrate the rich tapestry of South African culture. Let's honor our diverse traditions and the stories that shape our identity. Embrace your heritage. Share a meal, wear your traditional attire, or partake in local festivities. Together, let's weave a stronger future while celebrating our past. Tune in to Lotus FM with special programming that showcases the beauty of our cultures. Happy Heritage Day.
5: Fridays, 6 to 7 p.m.
6: அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் தோரசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசை மறை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப் எம்
7: வேக்கிங் அப் தி நெய்பர்ஸ் இன் ஸ்லீப்பி ஹாலோ லோட்டஸ் எஃப் எம் லவ்ஸ் பீட்டர் மேக்ஸ்பர்க் ஆன் 88.3
8: 13 minutes.

0: Fridays 6 to 7 p.m.
1: அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் துரசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம்.
0: ஸ்ட்ரீம் அஸ் ஆன் ஆடியோ அண்ட் வீடியோ.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?